0: தேசிய சேதர் லோக்கல் நியூஸ் ஆன் சேதர். லோபுரா சரிசரா சத்திய சேதட்டுகாத் சேத பிரவர்த்தி.
1: ஆஸ்திரேலியாவට සංක්‍රමණය වෙන විදේශිකින්ට නව නීති.
0: දේශීය සේත ලෝකල් නිවුස් ඔන් සේත. අනුග්‍රහය
2: සෙනෙහසින්
3: සෑම

சதகம் சீர்த்த சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.